நங்கும் என்னென்றோ கொம் நாடு சுதக்கு பணக்காலையோ அவ பாலி ஐ அவ பாலி ஐ பிராணி ஐ அவ பாலி.